சொக்கிலி இரபியாட வெல ஹுச்ச பிராணி சொக்கிலி இரபியாட பிராணேஷு விட்டலார ரச்சுனி தனியாகிதரே ஜெயதேவி ஜங்கமஷெட்டி மத்து சுமங்கல ஜங்கமஷெட்டி ஜெயதேவி ஜங்கமஷெட்டி அண்ட் சுமங்கல ஜங்கமஷெட்டி நவ் பிரசன்டிங் அ காம்போசிஷன் ஆஃப் பிராணேஷு விட்டல சொக்கிலி இரபியாட வெல ஹுச்ச பிராணி சொக்கிலி இரபியாடா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது உமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலில் எவரணி, தேவாமிர்த வர்ஷினி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a vocal recital by Uma Subramaniam. She begins with Evarani in Rag Devamrita Varshini, set to Adi Tal,

0: அடுத்து ஞான சபையில் ராகம் சாரங்கா மிஸ்டர் சாப்புத்தாளம் பெரியசாமி தூரன் இயற்றிய பாடல்.
1: You can now listen to ஞான சபையில் in ராக சாரங்கா set to மிஸ்டர் சாப்புத்தாள், a composition by பெரியசாமி தூரன்.

0: அடுத்து உன்னை துதிக்க அருள்தா, ராகம் குந்தலவராளி, ஆதிதாளம் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் உன்னை துதிக்க அருள்தா, என் ரா குந்தலவராளி, செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை பாபநாசம் சிவன்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து தர்மசம்வர்தினி, மத்யமாவதி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ரூபகதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Uma Subramaniam. She is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Thiruvadai Marudur S. Radhakrishnan. She continues her vocal recital with Dharma Samvardhini in Rag Madhyamavati set to Rupakam Tal, a composition by Muthuswami Dikshitar.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக பருளென்ன மாட்ட காப்பிராகத்தில் அமைந்த ஜாவளி தர்மபுரி சுப்பராயர் இயற்றியது ரூபகதாளம்.
1: உமா சுப்பிரமணியம் கன்க்ளூட்ஸ் ஹர் வோக்கல் ரிசைட்டல் வித் பருளென்ன மாட்ட அஜாவளி என் ரா காப்பி செட்டு ரூபகம் தாள் அ காம்போசிஷன் பை தர்மபுரி சுப்பராயர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் இதுவரை கேட்டது உமா சுப்பிரமணியம் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவிடை மருதூர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Uma Subramaniam. She was accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by Thiruvidai Marudur S. Radhakrishnan. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பில் என் நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச்சில் உங்களுக்காக. லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலினிசை கேட்கலாம். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் சொந்த சாகித்யம் தேவ மனோகரி ராகத்தில் அமைந்த வர்ணம் ஆதிதாளம்.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a violin recital by Lalgudi Vijayalakshmi. She is accompanied on the Mridangam by Ramayya Vittal and on the Gattam by Vaikam R. Gopalakrishnan. She begins with a Varnam, her own composition, in Rag Deva Manohari set to Aditaal.

0: லால்குடி விஜயலட்சுமி அவர்கள் வழங்கியுள்ள வயலின் இசையில் அடுத்து ஈசபாகிமா. கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ரூபக தாளம்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் ஈசபாகிமாம் இன்றா கல்யாணி செற்று ரூபகம் தாள காம்போசிஷன் பை தியாகராஜர்.

0: ராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இந்திய இசையை வழங்கி நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது. லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது. ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம், தொடர்ந்து கன்னட கவுல ராகத்தில் அமைந்த ஓர ஜூப்பு என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.
1: This is Ram 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a violin recital by Lalgudi Vijayalakshmi. She is accompanied on the mirdangam by Ramaya Vittal and on the gattam by Vaikam R. Golakrishnan. She continues with Ora Jupu in Ra Kannada Gaulai, set to Adithal, a composition by Thyagarajar.

0: கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா ராமசாமி சிவன் பாடல் பேகடா ராகம் மிஸ்டர் சாப்பு தாளம்
1: ஷினாவ் பிரசன்ஸ் கடைக்கண் வைத்தன்னை ஆளம்மா இன் ராக் பேகடா செட் டு மிஸ்டர் சாப்பு தாளம் அ காம்போசிஷன் பை ராமசாமி சிவன்

0: லால்குடி விஜயலட்சுமி அவர்கள் வழங்கியுள்ள வயலின் இசையில் நிறைவாக விஜாவந்தி ராகத்தில் நானா லால்குடி ஜி ஜெயமன் ஏற்றியது ஆதித்தாளம்.
1: லால்குடி விஜயலட்சுமி கன்க்ளூட்ஸ் ஹர் வயலின் ரிசைட்டல் வித் தில்லானா, அ காம்போசிஷன் பை லால்குடி ஜி ஜெயராமன் இன் ராக் த்விஜாவந்தி செட் டு ஆதித்தாள்.

0: பிராகம் டிடிஎச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இதுவரை லால்குடி விஜயலட்சுமி அவர்களின் வயலின் இசை கேட்டீர்கள். ராமையா விட்டல் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. எந்நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச் உங்களுக்காக.
1: ஒன் ராகம் 24/7 டிடிஎச். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட் பை லால்குடி விஜயலட்சுமி. ஷி வாஸ் அக்கம்பனிட் ஆன் த மிருதங்கம் பை ராமையா விட்டல் அண்ட் ஆன் த கட்டம் பை வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a Nagaswaram recital by Pandanallur Shri P. V. Kalidas. Nigashil Todakamaha, Parama Purusha, Swadithirunal Sahityam, Vasanta Ragam, Adithalam. The concert begins with Parama Purusha, composed by Swadithirunal in Rag Vasanta, set to Adithal.

இனி நீதயராதா தியாகராஜர் கீர்த்தனை வசந்த பைரவி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு நீதயராதா கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் வசந்த பைரவி செட்டுத்தாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை. திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a நாகஸ்வரம் recital by பந்தநல்லூர் ஸ்ரீ பி வி காளிதாஸ். இனி நீத்து சரணமுல்லே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ர சாப்பு தாளம். Listen now to Neetu Charanamule, composed by Saint Thyagaraja, in Rag Simmendra Madhyamam, set to Misra Chapu Thaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது பந்தநல்லூர் பி வி காளிதாஸ் அவர்களின் நாகஸ்வர இசை நிகழ்ச்சி. ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ நாகஸ்வரம் ரிசைட்டல் பை பந்தநல்லூர் ஸ்ரீ பி வி காளிதாஸ். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 an exclusive Indian classical music channel.